0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் என் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

பங்குனி மாதம் மிருகசீரட நட்சத்திரம் கௌதமகோத்திரம் கூடிய புண்ணிய தினத்தில் திருவேங்கடநாதனின் அருள் கடாட்சம் முழுமையும் நிறைந்த திம்மண்ணப்பட்ட கோபிகாம்பா தம்பதியினருக்கு இளைய மகனாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி புவனகிரி என்னும் புண்ணியஸ்தலத்தில் அவதரித்தார். இவருடைய பிள்ளை திருநாம

தந்தையார் மறைவிற்கு பின் தமையனார் குருராஜபட்டரிடமும் தமக்கையார் கணவரிடமும் வேத சாஸ்திரங்கள் கற்று இம்மண்ணுலகை அருளாட்சி செய்ய போகும் அனைத்து அங்க லட்சணங்களோடு வேங்கடப்பட்டர் வளர்ந்து வந்தார். தத்துவ சாஸ்திரங்களில் பாண்டித்யம் பெற்ற வேங்கடப்பட்டர் மத்துவ கிரந்தங்களில் பாண்டித்யம் பெற வேண்டி ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் வந்தார். வேங்கடப்பட்டரை பார்த்தவுடன் சுதீந்திர தீர்த்தர் தமக்கு பிறகு ஸ்ரீமடத்தை பொறுப்பேற்று நிர்வகிக்கும் தகுதியான சீடன் கிடைத்ததை நினைத்து மனமிளகி போனார். குருவோடு இணைந்து பல புண்ணிய திருத்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் குரு அருளோடு இறைஞானமும் நிறையவே பெற்றார். இப்படியாகத்தானே தெளிந்தெனீரோடை போன்று பயணத்தை தொடர்ந்த வேங்கடப்பட்டர் வாழ்வில் திடீர் திருப்பமாக திருமணம் என்னும் திருவருள் கூடிற்று. சரஸ்வதி என்ற அருங்குணவதி மனைவியாக வாய்க்கப் பெற்றாள்.

இப்படியாகத்தானே சில காலம் கழிந்தது. வேங்கடப்பட்டரை வறுமை வாட்டியது. குடும்பஸ்தராகிவிட்டபடியால் தன் ஒரே மகனை சீராட்டி வளர்க்க முடியவில்லையே என்று வேங்கடப்பட்டர் வேதனைப்பட்டார். வறுமை ஒருபுறமும் ஆன்மீக நாட்டம் மறுபுறமுமாக வேங்கடப்பட்டர் வாழ்ந்தார். ஒரு நாள் புவனகிரிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வீட்டில் நடந்த விருந்து ஒன்றில் ராகவேந்திரர் கலந்து கொண்டார். சுவாமியின் ஏழ்மை தோற்றத்தை கண்ட புரோகிதர் ஒருவர் விருந்தினர்கள் பூசிக்கொள்ள சந்தனம் அரைக்குமாறு ஏவினார். விருந்தாளியாக வந்த தனக்கு ஏற்பட்ட மரியாதை குறைவனை அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அக்னி சூக்தத்தை உச்சரித்தபடியே சந்தனம் அரைத்தார். பூசிக்கொண்டவர்கள் அனலில் விழுந்த புழுவாய் துடித்தனர். பின்னர் வரண சூக்தத்தை உச்சரித்து சந்தனம் அரைத்தார். பூசிக்கொண்ட அனைவரும் அங்கம் குளிர்ந்து மகானின் அற்புத சக்தியை உணர்ந்தனர். ஒரு நாள் சர்வாலங்கார ஸ்வரூபிணியாய் சாட்சாத் சரஸ்வதி தேவியே வேங்கடர் முன் தோன்றி அவரது மனக்கலேசத்தை மாற்றி சர்வஞானத்தையும் அளித்தார். சரஸ்வதி தேவி காட்சி அளித்த அக்கணமே வேங்கடப்பட்டருக்கு இல்வாழ்க்கையின் ஆசாவாசங்கள் அனைத்துமே அகன்றுவிட்டன. அக்கணமே கண்டமாலை கரமாலை காஷாயம் அணிந்து துறவியானார். ஹரிநாமத்திற்கு என்றே பிறந்த சுவாமியை தன் சுய ஆசாவாசங்களோடு இக சுகங்களில் கட்டி வைப்பது சரியில்லை என்று உணர்ந்த சரஸ்வதி மீளாத அதிர்ச்சியில் பாழும் கிணற்றில் வீழ்ந்து தம்மை மாய்த்து கொண்டார். குறை ஆயுளில் போன சரஸ்வதியின் ஆன்மா சாந்தியடையாது அலைந்து கொண்டிருந்தது. சுவாமிகள் பூஜை செய்து சரஸ்வதிக்கு சாந்தி அருளினார். வேங்கடப்பட்டர் மீண்டும் கும்பகோணம் வந்து சுதீந்திர தீர்த்தரிடம் வந்து சேர்ந்தார். தள்ளாமை காரணமாக ஸ்ரீமடத்தின் நித்திய கைங்கரியங்களை கூட மேற்கொள்ள இயலாத சுதீந்திர தீர்த்தர் வேங்கடப்பட்டரை ஸ்ரீமடத்தின் தலைமை பீடாதிபதி ஆக்கினார். ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்த ஸ்ரீ பாதங்களவரு என்ற திருநாமத்தையும் சூட்டினார். அன்று முதல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மூலராமா பூஜா உரிமை பெற்ற குருமடத்தின் தலைமை பீடாதிபதியாகி மகாகுருவானார்.

இதே போன்றே நாயக்க மன்னர்கள் தஞ்சையை ஆண்டிருந்த காலம் அது. விஜயராகவ நாயக்கர் காலத்தில் பலகாலம் மழையின்றி பூமி வறண்டு தஞ்சையை பஞ்சம் பீடித்தது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா வற்றா வளமுடைய காவிரி மண்ணே வறண்டுவிட்டது. சோற்றால் மடையடைக்கும் சோழ வளநாடு இன்று ஊற்று நீருக்கும் வழியின்றி கருகி நின்றது. கவலையிட்ட சோழ மன்னர் ராகவேந்திரரை சரணடைந்து இந்நிலையை மாற்ற பரிகாரம் வேண்டினார். வருணன் பொய்த்தனன் வறண்டது தஞ்சை, பாடின பயிர்கள் வதங்கினர் மக்க

மனமகிழ்ந்த மன்னன் தமது மார்பில் அணிந்திருந்த நவரத்ன மாலையை கழற்றி ராகவேந்திரருக்கு அளித்தான். பவளமும் மாணிக்கமுமா அந்த மாமுனிவருக்கு தேவை? சுவாமி அந்த நவரத்ன மாலையை யாக குண்டத்தில் வீசி எறிந்து அதனை கருக்கி விட்டார். இதை கண்ட மன்னனின் மனம் வருந்தியது. மன்னனின் வருத்தம் நியாயந்தான் என உணர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் மீண்டும் யாக குண்டத்திலிருந்து மாலையை எடுத்தார். கருகிப்போன அம்மாலை அதிபிரகாசமாய் ஜொலித்தது. மன்னன் மகமகிழ்ந்தான். கூடியிருந்தோர்கள் எல்லோரும் சுவாமியின் அற்புதத்தை வியந்து பாராட்டினார்கள். ஒரு சமயம் சாவுனூர் நவாப்பின் மகன் இறந்துவிட்டமையால் நவாப் பட்ட வேதனையை உணர்ந்த ராகவேந்திரர் மறைந்த பாலகனின் இறந்த உடலை கொண்டு வர செய்து கமண்டல தீர்த்தத்தை தெளித்து அம்மகவினை மீண்டு வர செய்தார். மனமகிழ்ந்த மன்னன் நவாப் ராகவேந்திரருக்கு கிருஷ்ணப்பூர் என்ற கிராமத்தை தானமாக வழங்கினார். இதே போன்றே சுவாமி தீர்த்த யாத்திரை சமயத்தில் இன்னொரு அற்புத நிகழ்வும் நடந்தது. கர்நாடக மாநிலம் கிரீடகிரி என்னும் ஊருக்கு சுவாமி தமது சீடர்களோடு வந்து சேர்ந்தார். அந்த ஊர் நிர்வாகி வேங்கட தேசாய் என்பவரின் வீட்டில் மூலராமருக்கு பெரிய பூஜையும் மிகப்பெரிய விருந்தொன்றும் ஏற்பாடாயிற்று. பூஜையை நடத்தி கொண்டிருந்த ராகவேந்திரர் தமது தவ வலிமையால் அவ்வீட்டு சிறுவன் சமையலறையில் கொதித்து கொண்டிருந்த மாம்பழ சாற்றில் விழுந்து இறந்து கிடந்ததை தமது ஞான திருஷ்டியில் கண்டார். பூஜை விருந்து தடபுடலாக நடந்ததால் யாருமே சிறுவனை கவனிக்கவில்லை. சுவாமிகள் அதனை பெற்றோரிடமும் குடும்பத்தாரிடமும் தெரிவித்தார். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அச்சிறுவனின் உடலை கொண்டு வர செய்து மந்திரம் ஜபித்து தீர்த்தமும் தெளித்தார். இறந்து போன அச்சிறுவன் துயில் நீத்து எழுந்தது போல் துள்ளி எழுந்து உயிருடன் நின்றான். தேச மக்களும் தேசாய் குடும்பமும் சொற்பதம் கடந்து அற்புதம் செய்த அண்ணலை வணங்கி நின்றனர். அண்ணலை வணங்கி நின்று அப்பண்ணரின் அருள் மந்திரம் சொல்ல நமக்கும் அனைத்தும் கைகூடும்.

0: பக்தன் ஒருவன் திருமணம் செய்ய விரும்பினான். ராகவேந்திரர் அவனுக்கு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தார். முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து விட்ட அந்த பக்தன் பிடிமண்ணோடு ஒரு திண்ணையில் படுத்து தூங்கினான். இரவில் அங்கே ஒரு பூதம் வந்து அவ்வீட்டினரை பழிவாங்க முனைந்தது. ஆனால் அந்த பக்தனின் கைப்பிடி மண்ணிலிருந்து வீசிய பேரொளியால் கூசிய கண்களோடு நின்ற அப்பூதம் நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அம்மண்ணை எங்கோ தூர எறிந்து விடுமாறு வேண்டியது. பக்தனோ அப்பிடிமண்ணை பூதத்தை நோக்கியே எரிந்தான். பூதம் எரிந்து சாம்பலானவுடன் அதிலிருந்து ஒரு அழகிய வாலிபன் வெளிவந்தான். சாபத்தால் பூதமான அந்த வாலிபன் சாப விமோசனம் பெற்று அப்பக்தனை வாழ்த்தி சென்றான். மறுநாள் விவரமறிந்த அந்த வீட்டு உரிமையாளர் அந்த பக்தனை தம் வீட்டிலேயே மனமுடித்து குடும்பத்தோடு சேர்த்து கொண்டார். படிப்பறிவே இல்லாத ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை நவாப்பின் அமைச்சராக மாற்றியதும் மகான் மேற்கொண்ட அற்புதமே ஆகும். ராயலசீமா பகுதியில் உள்ள நகரம் அதோனிக்கு அருகில் கண்டநதி கிராமத்தில் வெங்கண்ணா என்ற ஒரு பிராமண சிறுவன் யாருமில்லாத அனாதை. அத்தை வீட்டு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டுதான் தன் வயிற்றை நிரப்பி வந்தான். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தீர்த்த யாத்திரையின் போது அது வழியாக வந்தார். வெங்கண்ணா சுவாமி காலில் விழுந்து தன் வாழ்க்கை நிலைமையை சொல்லி புலம்பினார்.
1: உனக்கு தாங்கொண்ணா துயர் வரும்போது என்னை நினைத்துக் கொள். உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன். உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும்
0: என்று மகான் வாழ்த்தி சென்றார். ஒரு நாள் ஹைதராபாத் நவாப் அவ்வழியாக பயணம் செய்தார். அப்போது டெல்லி பாதுஷாவின் தூதுவன் ஒரு ஓலையை கொண்டு வந்து மன்னன் நவாப்பிடம் கொடுத்தான். ஓலை இந்தி மொழியில் இருந்தது. நவாப்பிற்கோ உடன் இருந்தவர்களுக்கோ இந்தி தெரியவில்லை. உடனே பக்கத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணாவை அழைத்து மடலை வாசிக்க சொன்னார் நவாப். அந்த ஓலையின் செய்திப்படி டெல்லி பாதுஷா இன்னும் சில பகுதிகளை கொடுத்து நவாப்பிற்கு கூடுதல் அதிகாரமும் அளித்திருந்தார். படிப்பறிவில்லாத பாலகன் செய்வது அறியாது திகைத்தான். இத்தனை பேர் இருக்கும்போது தன்னை மட்டும் அழைத்து படிக்க சொன்ன மன்னரை எதிர்த்து என்ன சொல்வது? நான் மாடு மேய்ப்பவன், எனக்கு படிக்க தெரியாது என்று என்னை பார்த்தவுடனே மன்னருக்கு தெரியாதா? பின் ஏன் நம்மை ஓலை வாசிக்க சொல்கிறார் என்று மனமெல்லாம் பதைத்தது. அப்போது அழைத்தால் வருவேன் என்று சுவாமி ராகவேந்திரர் சொன்ன அருள் வாக்கு வெங்கண்ணா நினைவிற்கு வந்தது. ஒரு கணம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தியானித்தார் வெங்கண்ணா.
2: ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக
0: என்று தியானித்தார். என்ன விந்தை! இந்தி மொழியில் இருந்த ஓலையை சற்றும் பிசகாமல் சரளமாக படித்து முடித்தான் வெங்கண்ணா. வெங்கண்ணா உடலில் தேஜஸ் மிளிர்ந்தது. கடிதத்தில் இருந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிந்த நவாப் அகமகிழ்ந்து போனார். இந்த செய்தியை முதலில் வாசித்த வெங்கண்ணாவை யானை அம்பாரியில் ஏற்றி தன்னுடன் அழைத்து சென்றார். தன் சமஸ்தானத்தின் திவானாக நியமித்தார். மாடு மேய்த்தவனை மந்திரியாக்கிய மகிமையை பாருங்கள். ஒரு நாள் நவாப் ராகவேந்திரரை தன் அரசவைக்கு வருமாறு கூறினார். சுவாமியும் வந்தார். அண்ணலை வரவேற்க மன்னவன் எதிர்வந்தான்.

0: மகான் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் ஒன்று அமைத்து பக்தர்களுக்கு அருள்வாளிக்க விரும்பினார். மன்னன் நவாப்பும் பிருந்தாவனம் அமைக்க மாஞ்சாலம் கிராமத்தையே காணிக்கையாக கொடுத்தார். சுவாமி தமது ஆயுள் காலத்தை பற்றி ஜோதிடர்களுக்கு தெளிவுபடுத்தினார்.
1: 100 ஆண்டுகள் தமது பூத உடல் இருக்கும் என்றும், அதன் பிறகும் 700 ஆண்டுகள் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டே நாடும் பக்தர்களுக்கு நாளும் நலமளிப்பேன் என்றும் கூறியிருந்தார்.
0: எனவே மாஞ்சாலம் கிராமத்தில் தமது ஜீவசமாதிக்காக திவான் வெங்கண்ணா உதவியுடன் அருகில் உள்ள மாதவரம் என்னும் கிராமத்திலிருந்து கற்களை கொண்டு வந்து மகா பிரசித்தமான பிருந்தாவனத்திற்கு ஏற்பாடு ஆயிற்று.
1: இவ்விடத்தில்தான் கிருதாயுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் முற்பிறப்பு அவதார புருஷராகிய ஸ்ரீ பிரகலாத சக்கரவர்த்தி உலக நன்மைக்காக பல வேள்விகள் செய்தார்.
0: ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தமது சீடர்களை அழைத்து தம்முடைய பிருந்தாவன பிரவேச காலம் நெருங்கிவிட்டமையால் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுரை வழங்கினார். கிபி 1671 ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச திதி குருவாரம் தன்னில் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் செய்ய உள்ளார் என்ற செய்தி பரவியவுடன் மாஞ்சாலும் கிராமம் முழுவதுமே மக்கள் கூட்டந்தான். எங்குமே ஒரே ஆன்மீக ஆரவாரம். பஜனைகள் ஒருபுறம், வேள்விகள் ஒருபுறம், வேண்டுதல்கள் ஒருபுறம், உருகாத மனமே இல்லை, கண்ணீர் பெருகாத விழிகளே இல்லை, பக்தர்களின் கண்களில் தாரை தாரையாய் வெள்ளம், அன்பு வெள்ளம், ஆனந்த வெள்ளம், பக்தி வெள்ளம், பரவச வெள்ளம், பிரிவின் ஆற்றாமை வெள்ளம் ஆறாக பாய்ந்து மாஞ்சாலம் கிராமத்தையே துங்கபத்திரையை நோக்கி இழுத்தது. அமைதியின் திருவுருவாய், அன்பின் உறைவிடமாய், கனிந்த முகத்தோடும் கருணை பொலிவோடும் நின்ற மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நிர்மலமான உள்ளத்தோடு துங்கையில் நீராடினார். காலங்காலமாய் பூஜை செய்த மூலராமர் விக்கிரகம் மற்றும் எல்லா விக்கிரகங்களையும் பூஜை செய்தார். இதயத்தை விட்டு ராமர் நீங்கவில்லை. இருப்பினும் நித்திய பூஜைகள் செய்யும் உரிமையை தமது தமையனார் பேரன் யோகீந்திர தீர்த்தருக்கு தாரைவார்த்து கொடுத்தார். கூடியிருந்த பக்தர்களுக்கு தமது கனிந்த பார்வையால் நிறைந்த அருளை நல்கியதோடு தமது மலர்ந்த திருக்கரத்தால் வாழ்த்துக்கள் வழங்கினார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மீது பல கீர்த்தனைகளையும் பஜனைகளையும் பாடினார்.

இந்த பாடல் பாடும்போது சுவாமி பூஜை செய்த சந்தான கோபாலகிருஷ்ண விக்கிரகம் நடனமாடியதை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்தனர். ஹரிநாமம் சொல்லிக்கொண்டே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தமது இருக்கையிலிருந்து எழுந்து பிருந்தாவனத்தின் உள் மண்டபத்திற்கு சென்றார். அப்போது சுவாமியை யோகீந்திர தீர்த்தர் அழைத்து சென்றார். உள் மண்டபத்தில் ஆழ்கடலையொத்த அமைதியில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். தியான நிலை கடந்த மோன நிலை, வெளியே விண்ணை பிளந்த இறைநாம கோஷங்கள், எங்கும் மங்கள ஒலி, வானில் இந்திரர் சந்திரர் சூரியர் முதலான தேவர்களும், வஜிஷ்டர் அகத்தியர் புலத்தியர் பராசரர் வியாசர் முதலான முனிவர்களும், அசுரர் அந்தரர் ஆகாயவாசிகள், விஞ்சையர் வித்யாதரர் கருடர் காந்தர்வர் இயக்கர் கிண்ணரர் கிம்புருடர் சித்தர் நிருதர் பூதர் பைசாசர் போகமியர் உரகர் முதலான கணங்கள் உட்பட 33 கோடி தேவர்களும் சூழ நின்று தும்புரு நாரதர் யாழிசை பாடி வரவும், வானிலிருந்து பூமாரி பொழியவும், கலியுக கற்பகத்தரு கண்கண்ட காமதேனு மகான் ஸ்ரீ ராகவேந்திர மகாகுரு பூரண சமாதி நிலையை அடைந்தார்.

என்று அனைவரும் சுவாமி கண்ணீர் மல்க கருணை உள்ளத்தோடு நாமம் சொல்லி தியானித்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பிரதான சீடர்களில் ஒருவர்தான் அப்பண்ணாச்சாரியார். வெளியூரிலிருந்த அவர் பிருந்தாவன பிரவேசத்தை காண ஓடோடி வந்தார். வழியில் துங்கபத்ரா நதி கரைவறண்டு ஓடியது. செய்வதறியாது திகைத்த அப்பண்ணர் மகானை மனதில் நினைத்து வேண்டினார்.

என்று உருகுகின்றார். என்ன ஆச்சரியம்! கரை வறண்டு ஓடிய காட்டாறு திரை விலகியது போல் வழிவிட்டு நின்றது. அந்தோ அப்பண்ணா வருகைக்கு முன்னரே பிருந்தாவன பிரவேசம் பூரணமாயிற்று. இறுதி வேளையில் கூட தமது இதயமூர்த்தியை தரிசிக்காமல் போய்விட்டோமே என்று தாங்குணா வேதனையில் தவித்தார் அப்பண்ணா. ஐயனே, நான் என்ன தவறு செய்தேன்? கோடான கோடி மக்கள் கண்டு புண்ணியம் பெற்ற தங்களது பிருந்தாவன பிரவேசத்தை என்னால் காண முடியவில்லையே சுவாமி. ஐயன் மீர் என்னுடைய பக்தியில் என்ன குறை உள்ளது சுவாமி? ஜீவன் முக்தராய் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது ஜீவக்களை பொருந்திய தங்களின் அருள்முகத்தை பார்த்து அத்தனை மக்களும் ஆனந்த கண்ணீர் ஊத்து நின்றிருப்பார்களே சுவாமி. எனக்கு மட்டும் எனிந்த தண்டனை. அன்பின் குறைவினால் இந்த அப்பண்ணனை அகலவே செய்து விட்டீர்களா? அல்லது அன்பின் மிகுதியால் அப்பண்ணன் இதை தாங்க மாட்டான், ஆற்றாமையால் அவனது ஆவி பிரிந்துவிடும் என்று எண்ணி என்னை அகல வைத்தீரா சுவாமி? எப்படியோ அருள்தரும் அந்த அன்பு முகத்தை இனி நான் காணவே முடியாதா? திருநிறை அந்த திருமேனியை நான் இனி தரிசிக்கவே முடியாதா சுவாமி? இருள் களையும் அந்த ஜீவ ஒளியை இறுதியில் கூட நான் பார்க்க கொடுத்து வைக்காத மகாபாவி ஆகிவிட்டேனே சுவாமி. இனி நான் ஜீவித்திருந்துதான் என்ன பயன் சுவாமி என்று அரற்றினார், அழுதார், புரண்டார், கண்ணீர் மல்க அப்பண்ணா உருகி பாடினார்.

என்ன ஆச்சரியம்! கூடியிருந்த மக்கள் வெள்ளமே ஆச்சரிய மிகுதியில் ஆர்ப்பரித்தது. அப்பண்ணா பாடிய ஸ்லோகத்திற்கு பிருந்தாவனத்தின் உள்ளிருந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சாட்சி ஹயாஸ் யோத்ரஹி என்று அடிமுடித்து கொடுத்தார். ஸ்லோகம் முடிவுற்றது. என்னுடைய செயல்களுக்கு சாட்சாத் ஹயக்கிரீவரே சாட்சியாக இருக்கிறார் என்று ஸ்ரீ ராகவேந்திர குரு அப்பண்ணாவிற்கு பதில் தந்தார். இப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்திய சுவாமி இப்போதும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை செய்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலிருந்தும் மந்திராலயம் செல்ல போக்குவரத்து வசதிகள் ஏராளம் இருக்கின்றது. போக்குவரத்து வசதி இல்லாத அக்காலத்தில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து மாட்டு வண்டி ஏற்பாடு செய்து மந்திராலயம் சென்ற காலங்களும் உண்டு. எப்படி சென்றார்கள் என்றால்,

அன்பான பக்தர்களே, நீங்கள் மந்திராலயம் செல்லும் போது பஞ்சமுகி என்ற திருத்தலத்தையும் தரிசித்து வாருங்கள். இங்குதான் சுவாமி 12 ஆண்டுகள் தவமிருந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரின் காட்சியையும் அருளையும் பெற்றார். வானரமுகம், வராகமுகம், சிங்கமுகம், கருடமுகம், குதிரை முகம் ஆகிய 5 முகங்களோடு காட்சி கொடுத்தமையால் இந்த திருத்தலத்திற்கு பஞ்சமுகி என்று பெயர் வந்தது. பக்த பெருமக்களை அனைவரும் மந்திராலயம் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அருளை பெறுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தள மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தி நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின் நெஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org. மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.